அதுக்கு முன்னே விட கேரன் பண்ணிட்டு அவ்வளோ கேட்டு கட்டி கை சார் எப்படி தவறைனா பாடி மேலே வந்து அது பாடி முடிவு அத்தியூ சீசன்ல அவ கேட்டி காட்டிக்கு வரோம் மேக்ஸ் பிரம்மா திகின பிரம்மா சார் டூ கை முடிவு வரைக்கும் பண்ணிடுங்க சார். அப்போ இப்படி சார் பண்ணி கத்தி சார் பண்ணி டோக்கியோ தாவணி தெக்கி கத்தி பயில டோக்கியோ தெக்கி அதுவும் தாவணி இப்படி கத்தி பயில சார் நீங்க சொன்னோம் யோகஸ்தோ அப்போ எஸ்மா